0: in the best of time. Let me stop there.
1: பியும் ஏற்கனவே வேர்க்வாரோ
2: மார்மே பாச்சோ
1: இடியுன்யோ ஓர் ரேடியோ
3: Hey yo, man, I see you wanna be everybody.